நாகர குளவு அணுசிவாறு பாக்காரா அணுசிவாறு பாக்காரா பீஜ பேரவா தூள் காயப்பூட்டு.